சோமனவே. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா எந்தொம்மே சிவனாகி சிவன பூஜிசோ மனவே. சிவனாகி சிவன பூஜிசோ சிவனாகி சிவன பூஜிசோ சிவனாகி.